திருமோல் கிருஷ்ண பாரா ஹர ஹர நாம் ஹர ஹர நாம் ஹர ஹர நாம் அதோலுக்கு பா

சரணம் பிரகட்டு பலி சஞ்சோக்கான் கரோ பிரபாத்தே சோய ஹர ஆராத்தே பிகடே தாவ லங்காவே மீரா சத்குர சுக சேஜ சேத்தி.